0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவை அபிமானிய சமரான புதுசி புபுதான ஒபாத் எக்வான
2: லோகானுகம்
0: விசக் மங்கள் ஹா விசக் கலாபி சஜீவ துருதுரு லக்ஹனி
1: பெத்தபர அனுக்ரஹய
3: ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத ஔஷத சன்ஸ்தா அஜீர்ண தத்துவ வலிம் பீடா விதின ஒபட குணதாயக ஸ்வபாவிக விசந்தும சன்ஸ்தா ரசம் ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத சன்ஸ்தாவே சாடம்பர நிபெயுமகி
4: வெலாவ் தேஹாய வினாடி 18
5: பிளாஸ்டிக் பொலிதீன் நதி வெசக் கொலலாக்
1: தன்சல் சங்விதாயக வருணி பொலிதீன் லஞ்சேட் பிளாஸ்டிக் கோப்பு பாவித கிரீம் பாசு உவத் பாவிதேன் பசு பரிசரேட எக்வீமின் சிதுவன பரிசர ஹானிய விஷால பவ சலகா பரிசர இதுகாமி லெச ஒபே தன்சல சம்விதான கரான்
5: பரிசர இதுகாமி வெசக் சமருமட்ட அபித் பிலகசிமோ

0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவை அபிமானிய சமரான புதுசி புபுதான ஒபத் இக்வான
2: லோகானுகம்
0: ராஜ்ய விசக் மங்கல்யா விசக் கலாபே சஜீவ தொருத்துரு லக்ஹனி
1: பெத்திபர அனுக்ரஹய ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத ஔஷத சன்ஸ்தா அஜீர்ண தத்துவ வலிம் பீடா விதின ஒபட குணதாயக ஸ்வபாவிக விசந்தும சன்ஸ்தா ரசம் ஸ்ரீ லங்கா ஆயுர்வேத சன்ஸ்தாவே சாடம்பர நிபெயுமகி
3: ஒப மோட்டர் சைக்கிளேக்கு கமனக் யாமட சூதானம் நம் அனிவாரியம ஹெல்மெட் எக பலந்த கண்ண எக்க குடா தேரீமகின் ஒபே ஜீவிதய ரக்க கண்ண புலுவன் ஏ நிசா ஒப ஒபே ஹெல்மெட் எ பலந்தின்ன
4: මහවැස්සත් එක්ක ඔයාගේ නිවස කර්මාන්ත ශාලාව වතුරෙන් පිරිලද ගම් වතුර වැහි වතුර විතරක් නෙවෙයි තියෙන රොන් මඩ ටිකත් ඉවත් කරන හොඳම වතුර මෝටරය Deep Tech Waste Motor Pump අමතන්න 077 777 7374
5: නොතරයේ පෙරලි කරන NLB මෙගා පවර් දැවන්ත මෙගා සුපිරි ටැග්කට අමතරව රුපියල් කෝටියක පවර් සුපිරි ටැග්ක සහ ග්‍රෑන්ඩ් සුපිරි ටැග්කට සුපිරි මෝටර රටයක් දිනන ලොකුම සුපිරි ටැග් දෙන එකම නොතරයිය NLB මෙගා පවර් ඔබ අදම මිලදී ගන්න
4: ඔබේ කෝටිපති සිහිනය අද සැබෑ වෙයිද රාත්‍රී 10ට ලක්හඬ අහන්න ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ

0: நாயம்பல மத்திய வித்யாலய பரிஸ்வேதி
1: பௌத்த உருவையே அபிமானிய சமரான புதுசி புபுதான ஒபாத் எக்வான
2: லோகானுகம்
0: ராஜ்ய விசக் மங்கல்யா விசக் கலாபே சஜீவ தொருத்துரு லக்கணி
1: பெத்திபர அனுகிரகாய
3: ශ්‍රී ලංකා ආයුර්වේද ඖෂධ සංස්ථා අජීර්ණ තත්ත්ව වලින් පීඩා විඳින ඔබට ගුණදායක ස්වභාවික විසඳුම සංස්ථා රසම් ශ්‍රී ලංකා ආයුර්වේද සංස්ථාවේ සාඩම්බර නිපැයුමකි
4: මානවීය ප්‍රේමය

0: Radio ITN.
1: Tonai vinade panas dakai. Oba sihina dakina anagathe randa pavatinne. Oba adariya padawana seemawan matai. Seema ikmama noyanna.
2: Tekya surakkenu magatota.
3: Lukayya mare vedene une. Dokkige wale made memory loss kila.
4: Memory loss? Call the doctor. யாரு சொன்னது?
3: நீ மம கிளிக்கு புண்ணியா சீனி விடுனு முக்கு தத்தப்பை விடுக்கிறேன் ஐயா
5: மாட்ட
4: சூப்பர் டாக்டர் நீ டாக்டர் ஹரியதம கீழே தீரவானே
6: Hina Vevi Sinduahanna FM 93.5 FM 93.7 Handave 4 veddi tune karala thiyaganna
7: Batamisu Batamisu Batamisu Maneda Maneda
8: Evening Drive with Chamit and Charu

0: பாட்டத்தை வாக கியன ரேடியோ. Lakhanda Radio ITN.
1: Hawa supaya, minat di hati saya tayang.